0: கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் ரிஷ்வோ திருக்கோவிலில் திருப்பணி ஆற்றி வருகின்ற ஐயா அஸ்வின் குமார் அவர்களுடைய உரையை கேட்கலாம்.
1: சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அமலானாதிபிரான் திருப்பாணாழ்வார் அருளிய 10 பாசுரங்கள் பற்றி நாம் பார்க்க உள்ளோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேசப்போகும் இத்தலைப்பானது நல்ல தலைப்பாக இருக்கிறது. இது 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பாணாழ்வார் அருளி செய்த 10 அற்புதமான பாசுரங்களை கொண்ட பிரபந்தம். திருப்பாணாழ்வார் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் திருமேனி அழகை அனுபவித்து அருளியதே அமலானாதிபிரான். இந்த 10 பாசுரங்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஆழ்வார் பெருமானின் திருமேனியை திருவடியில் தொடங்கி படிப்படியாக மேலே சென்று திருமுடி வரை அனுபவிக்கிறார். இது வெறும் உடல் அழகை வர்ணிப்பது அல்ல. ஒவ்வொரு திருமேனியும் உறுப்பிலும் பெருமானுடைய அருள், கருணை, காப்பு, பரத்துவம் ஆகியவற்றை ஆழ்வார் அனுபவிக்கிறார். திருப்பாணாழ்வாரின் பெருமை. திருப்பாணாழ்வார் அரங்கனை தவிர வேறு எதையும் விரும்பாதவர். அவருடைய உள்ளமும் கண்களும் சிந்தனையும் அனைத்து அரங்கனிடமே இருந்தன. ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் அர்ச்சகர் லோக சரங்க முனிவர் காவேரி நதியில் இருந்து திருமஞ்சனத்திற்காக தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தார். அப்போது திருப்பாணாழ்வார் அரங்கனை நினைத்து காவேரி கரையில் நின்று கொண்டிருந்தார். அர்ச்சகருக்கு வழி தேவைப்பட்டால் ஆழ்வாரை விலகிச் செல்லுமாறு கூறினார். ஆனால் அரங்கனுடைய தியானத்தில் இருந்ததால் அவர் கவனிக்கவில்லை. பின்னர் நடந்த நிகழ்வுகள் மூலம் அரங்கன் தானே திருப்பாணாழ்வாரை தன் சன்னதிக்கு அழைத்ததாக வைணவ மரபு கூறுகிறது. அரங்கனை நேரில் தரிசித்த அந்த தருணமே அமலானாதிபிரான் என்ற 10 பாசுரங்களுக்காக வெளிப்பட்ட முதல் பாசுரம் திருவடிகள். ஆழ்வார் முதலில் பெருமானுடைய திருவடிகளை தரிசிக்கிறார். அமலானாதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று தொடங்கிறார். அமலன் என்றால் குற்றமற்றவன், தூய்மையானவன். ஆதிபிரான் என்றால் எல்லாவற்றிற்கும் ஆதியான பரம்பொருள். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று கூறுவதன் மூலம் தன்னை பெருமானுடைய அடியார்களின் அடியாராக ஆக்க வேண்டும் என்று

தனது பணிவை வெளிப்படுத்துகிறார். பின்னர் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதோ என்று கூறுகிறார். அரங்கனுடைய தாமரை போன்ற திருவடிகள் தன் கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன என்கிறார். இது மிகவும் அழகான பக்தி அனுபவம். பெருமானுடைய திருவடிகளை ஒருபோதும் ஒரு முறையாவது கண்டுவிட்டால் அந்த காட்சி மனதை விட்டு அகலாது. இரண்டாவது பாசுரம் திருவயிறு. அடுத்த பாசுரங்களில் ஆழ்வார் பெருமானுடைய திருமேனியின் அழகையை மேல்நோக்கி அனுபவிக்கிறார். அரங்கனுடைய திருமேனி கருமேகத்தை போன்ற அழகனுடன் விளங்குகிறது. அந்த திருமேனியை பார்க்கும்போது உலகின் அழகுகள் அனைத்தும் சிறியதாக தோன்றுகின்றன. பெருமானுடைய வயிற்றில் எண்ணற்ற உலகங்கள் அடங்கியுள்ளன என்ற தத்துவத்தையும் நாம் நினைவு கூறலாம். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் அரங்கன். அவனிடமிருந்தே உலகம் தோன்றுகின்றது, அவனிடமிருந்தே உலகம் நிலைக்கின்றது. மூன்றாவது பாசுரம் திருநபி. அடுத்த ஆழ்வார் பெருமானுடைய திருநாபியை அனுபவிக்கிறார். பெருமானுடைய நாபி தாமரையில் இருந்து பிரம்ம தோன்றினார் என்பது வைணவ சமயத்தின் முக்கியமான தத்துவம். எனவே அந்த திருநாபி படைப்பின் ஆதாரமாக கருதப்படுகிறது. ஒரு சிறிய தாமரை மலரில் இருந்து படைப்பின் தலைவனாக பிரம்மன் தோன்றுகிறார். இதன் மூலம் நாம் காணும் இந்த பெரிய பிரபஞ்சத்திற்கு ஒரு தெய்வீக ஆதாரம் இருக்கிறது என்பதை ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார். நான்காவது பாசுரம் திருமார்பு. அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருமார்பை அனுபவிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதரின் திருமார்பில் திருமகள் மகாலட்சுமி இருந்து அருளி இருக்கிறார். இதனால் பெருமானுடைய திருமார்பு கருணையின் இருப்பிடமாக விளங்குகிறது. பெருமானிடம் சரணடைந்தவர்களுக்கு தாயாயினின் பரிந்துரையும் கருணையும் கிடைக்கும் என்ற வைணவ நம்பிக்கை இங்கு நினைவுக்கு வருகிறது. அரங்கனுடைய திருமார்பை நினைக்கும் போது நமக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. ஐந்தாம் பாசுரம் திருக்கைகள். அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருக்கைகளையும் அவற்றில் விளங்கும் திவ்ய ஆயுதங்களையும் அனுபவிக்கிறார். பெருமானுடைய கைகளில் சங்கு சக்கரம் போன்ற ஆயுதங்கள் உள்ளன. சக்கரம் தீமையை அளிப்பதை குறிப்பிடுகிறது. சங்கு பக்தர்களுக்கு நம்பிக்கையும் அருளையும் அளிப்பதாக கருதப்படுகிறது. அந்த திருக்கைகள் பக்தர்கள் காப்பாற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றன என்று உணர்த்துகிறது. எனவே அரங்கனுடைய திருக்கைகளில் நினைக்கும் பொழுது என்னை காப்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஆறாவது பாசுரம் திருமுகம். பின்னர் ஆழ்வார் பெருமானுடைய திருமுகத்தை நோக்குகிறார். அரங்கனுடைய திருமுகம் தாமரை மலரை போன்றது. அதில் கருணை நிறைந்த திருக்கண்கள், அதில் பக்தர்கள் ஈர்க்கும் புன்னகை, அதில் எல்லோரையும் அரவணைக்கும் அன்பு. பெருமானுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆழ்வாரின் மனம் முழுவதும் அந்த அழகில் கரைந்து விடுகிறது. இறைவனை பார்க்கும் போது எந்த உணர்வையை விட இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வே பக்தனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது. ஏழாவது பாசுரம் திருக்கண்கள். அரங்கனுடைய திருக்கண்கள் கருணையின் அடையாளமாக விளங்குகின்றன. அந்த கண்கள் தாமரை மலரை போன்றவை. அவை பக்தர்களை அன்புடன் நோக்குகின்றன. பெருமானுடைய திருக்கண்களில் ஒரு பார்வை கிடைத்தாலே போதும், வாழ்க்கையின் நம்பிக்கை பிறக்கும். ஆழ்வாருக்கு அந்த கண்களில் அதிலிருந்து தன் பார்வையை திருப்ப முடியவில்லை. எட்டாவது பாசுரம் திருவாய். அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருவாய் அனுபவிக்கிறார். அந்த திருவாய்
பவளத்தை போன்ற சிவப்புடன் விளங்குகிறது. பெருமானுடைய திருவாய் வேதங்களின் ஆதாரமாகவும்

0: திருவாயிலிருந்து பகவத்கீதை உபதேசம் போன்ற தெய்வீக ஞானம் உலகிற்கு கிடைத்தது. அதனால் பெருமானுடைய திருவாய் அழகின் அடையாளம் மட்டுமல்ல, ஞானத்தின் உற்றாகவும் விளங்குகிறது. 9வது பாசுரம் திருமுடி. இவ்வாறு திருவடியில் தொடங்கி ஆழ்வாரின் அனுபவம் இறுதியில் பெருமானுடைய திருமுடியை அடைகிறது. அரங்கனுடைய திருமுடி தெய்வீக ஒளியுடன் விளங்குகிறது. அந்த திருமுடி எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக விளங்கிய பரம்பொருளின் மகிமையை எடுத்து காட்டுகிறது. திருவடியில் சரணாகதி செய்து தொடங்கி பயணம் திருமுடியில் பெருமானுடைய பரிபூரண மகிமையும் அனுபவிப்பதில் நிறைவு பெறுகிறது. 10வது பாசுரம் பரிபூரண அனுபவம். 10வது பாசுரத்தில் ஆழ்வாரின் அனுபவம் உச்சத்தை அடைகிறது. அரங்கனுடைய திருமேனியை முழுவதுமாக கண்ட பிறகு அவர் வேறு எதையும் விரும்பவில்லை. அவருடைய கண்கள் அரங்கனை பார்த்தன. அவருடைய மனம் அரங்கனை நினைத்தது. அவருடைய உள்ளம் அரங்கனிடம் சரணடைந்தது. இதுதான் அமலாதிபிரான் பாசுரங்களின் மிகப்பெரிய சிறப்பு. அமலாதிபிரான் நமக்கு சொல்லும் செய்தி, இந்த 10 பாசுரங்களை நாம் ஆழமாக பார்த்தால் இது ஒரு திருமேனி வர்ணனை மட்டுமல்ல என்பது புரிகிறது. இது ஒரு பக்தனின் ஆன்மீக பயணம். திருவடிகள் சரணாகதி, திருவயிறு பெருமானே எல்லாவற்றிற்கும் ஆதாரம், திருநாபி படைப்பின் ஆதாரம், திருமார்பு தாயாரின் கருணை, திருக்கைகள் பாதுகாப்பு, திருக்கண்கள் கருணை, திருவாய் ஞானமும் அருளும், திருமுடி பரிபூரணமான தெய்வீக மகிமை. இவ்வாறு ஒவ்வொரு திருமேனி உறுப்பையும் தியானிப்பதன் மூலம் பக்தன் படிப்படியாக இறைவனுடன் நெருக்கமான உறவை பெறுகிறான். நிறைவுரை. திருப்பானாழ்வார் அரங்கனுடைய திருவடிகளை பார்த்தபோது அந்த திருவடிகள் அவருடைய கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன. நாமும் நமது மனக்கண்களால் அந்த அரங்கனை பார்க்க முயற்சிக்க வேண்டும். காவேரி நடுவே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கன் இன்றும் பக்தர்களை தன் திருக்கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் திருவடிகளை நினைப்போம். அவன் திருமார்பில் எழுந்தருள் இருக்கும் தாயாரின் கருணையை நாடுவோம். அவனின் திருக்கண்களின் கடாச்சத்தை வேண்டுவோம். அவன் திருவாயின் அருளையும் ஞானத்தையும் பெறுவோம். இறுதியாக நம் மனம் முழுவதையும் அரங்கனுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். திருப்பானாழ்வாரின் இந்த அற்புதமான 10 பாசுரங்களின் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கின்றன. உலகில் எத்தனை அழகுகளை நாம் பார்த்தாலும் அரங்கனுடைய திருமேனி அழகை அனுபவித்து உள்ளதற்கு அதைவிட உயர்ந்த அழகு வேறு இல்லை. அரங்கனுடைய திருவடிகளில் சரணடைந்தால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் அமைதியும் அருளும் கிடைக்கும். திருப்பானாழ்வார் அனுபவித்த அந்த அரங்க தரிசன ஆனந்தம் நமக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீரங்க பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருப்பான் ஆழ்வார் அடிகளே சரணம். அருள்மிகு ஸ்ரீரங்கநாதர் எம்பெருமான் பொன்னார் மலரடிகள் சரணம் சரணம். நன்றி. பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா சிவா திருச்சிற்றம்பலம்.
1: ரிஷ்வோம் சிவ சுப்பிரமணியர் திரு கோவிலில் திருப்பணி ஆற்றி வருகின்ற ஐயா அஸ்வின் குமார் அவர்களுக்கு நம் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த பாட்டோடு நிறைவு பெறவுள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

வாழ வளர வளரமுடன். திருமாலதியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் காலை வணக்கம். இது உங்கள் ஆர்எம் ஃப்ரீ வானொலி. புரட்டாசி கோவிந்தன் உரடத்தையொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி, இது உங்கள் இரண்டாவது சிறப்பு நிகழ்ச்சி, திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 5ஆம் நாள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்கிற கீதாச்சரம். இதோ முதலில் வருவது வெங்கடேச சுப்ரபாதம்.

வைணவ தலங்களுக்கு சென்றால் கோவிந்தா என்ற குரல் ஆங்காங்கே எதிரொலிப்பதை கேட்கலாம். கோவிந்தா என்ற சொல்லுக்கு பசுக்களின் தலைவன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன், பூமியை தாங்குபவன் என்று பொருள்படும். திருமாலை போற்றும் பக்தி பொங்கும் பாடல்கள், கண்ணனை போற்றும் பக்தி பொங்கும் பாடல்கள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதோ காலச்சென்ற பெரியார் அவர்கள் திரு வைத்தி பிள்ளை பெரியார் அவர்கள் குரலில் வரும், பொன் குரலில் வரும்

புண்ணிய மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதம் இம்மாதத்தில் காத்தல் கடவுளான பெருமாளை வணங்குவது சிறப்பு சௌபாக்கியங்களும் கிடைக்கும் துன்பங்கள் விளங்கும். இதோ உள்நாட்டு கலைஞர்கள் திருமதி அம்பிகை நாகன் ஹஸ்னு அவர்கள் குரலில் வரும் இந்த பாடல் எம் பெருமாள்.

ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக 8 மணி வரை நம் சிறப்பு நிகழ்ச்சியில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. காலையில் ஓடிய உரை இது. உரையை மறு ஒளிபரப்பு நீங்கள் கேட்கலாம். உரையை ஆற்றியவர் ஐயா அஸ்வின் குமார் அவர்கள்.

0: வணக்கம்.
1: இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அமலானாதிபிரான் திருப்பாணாழ்வார் அருளிய 10 பாசுரங்கள் பற்றி நாம் பார்க்க உள்ளோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேசப்போகும் தலைப்பானது நல்ல தலைப்பாக இருக்கிறது. இது 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பாணாழ்வார் அருளி செய்த 10 அற்புதமான பாசுரங்களை கொண்ட பிரபந்தம். திருப்பாணாழ்வார் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் திருமேனி அழகை அனுபவித்து அருளியதே அமலானாதிபிரான். இந்த 10 பாசுரங்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஆழ்வார் பெருமானின் திருமேனியை திருவடியில் தொடங்கி படிப்படியாக மேலே சென்று திருமுடி வரை அனுபவிக்கிறார். இது வெறும் உடல் அழகை வர்ணிப்பது அல்ல. ஒவ்வொரு திருமேனியும் உறுப்பிலும் பெருமானுடைய அருள், கருணை, காப்பு, பரத்துவம் ஆகியவற்றை ஆழ்வார் அனுபவிக்கிறார். திருப்பாணாழ்வாரின் பெருமை. திருப்பாணாழ்வார் அரங்கனை தவிர வேறு எதையும் விரும்பாதவர். அவருடைய உள்ளமும் கண்களும் சிந்தனையும் அனைத்து அரங்கனிடமே இருந்தன. ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் அர்ச்சகர் லோக சரங்க முனிவர் காவேரி நதியில் இருந்து திருமஞ்சனத்திற்காக தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தார். அப்போது திருப்பாணாழ்வார் அரங்கனை நினைத்து காவேரி கரையில் நின்று கொண்டிருந்தார். அர்ச்சகருக்கு வழி தேவைப்பட்டால் ஆழ்வாரை விலகிச் செல்லுமாறு கூறினார். ஆனால் அரங்கனுடைய தியானத்தில் இருந்ததால் அவர் கவனிக்கவில்லை. பின்னர் நடந்த நிகழ்வுகள் மூலம் அரங்கன் தானே திருப்பாணாழ்வாரை தன் சன்னதிக்கு அழைத்ததாக வைணவ மரபு கூறுகிறது. அரங்கனை நேரில் தரிசித்த அந்த தருணமே அமலானாதிபிரான் என்ற 10 பாசுரங்களுக்காக வெளிப்பட்ட முதல் பாசுரம் திருவடிகள். ஆழ்வார் முதலில் பெருமானுடைய திருவடிகளை தரிசிக்கிறார். அமலானாதிபிரான் அடியாருக்கு என்னை ஆர்ப்படுத்த என்று தொடங்கிறார். அமலன் என்றால் குற்றமற்றவன், தூய்மையானவன். ஆதிபிரான் என்றால் எல்லாவற்றிற்கும் ஆதியான பரம்பொருள். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று கூறுவதன் மூலம் தன்னை பெருமானுடைய அடியார்களின் அடியாராக ஆக்க வேண்டும் என்ற தனது பணிவை வெளிப்படுத்துகிறார். பின்னர் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதோ என்று கூறுகிறார். அரங்கனுடைய தாமரை போன்ற திருவடிகள் தன் கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன என்கிறார். இது மிகவும் அழகான பக்தி அனுபவம். பெருமானுடைய திருவடிகளை ஒருபோதும் ஒரு முறையாவது கண்டுவிட்டால் அந்த காட்சி மனதை விட்டு அகலாது. இரண்டாவது பாசுரம் திருவயிறு. அடுத்த பாசுரங்களில் ஆழ்வார் பெருமானுடைய திருமேனியின் அழகை மேல் நோக்கி அனுபவிக்கிறார். அரங்கனுடைய திருமேனி கருமேகத்தை போன்ற அழகனுடன் விளங்குகிறது. அந்த திருமேனியை பார்க்கும்போது உலகின் அழகுகள் அனைத்தும் சிறியதாக தோன்றுகின்றன. பெருமானுடைய வயிற்றில் எண்ணற்ற உலகங்கள் அடங்கியுள்ளன என்ற தத்துவத்தையும் நாம் நினைவு கூறலாம். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் அரங்கன். அவனிடமிருந்தே உலகம் தோன்றுகின்றது, அவனிடம் இருந்தே உலகம் நிலைக்கின்றது. மூன்றாவது பாசுரம் திருநபி. அடுத்த ஆழ்வார் பெருமானுடைய திருநாபியை அனுபவிக்கிறார்.

பெருமானுடைய நாபி தாமரையிலிருந்து பிரம்ம தோன்றினார் என்பது வைணவ சமயத்தின் முக்கியமான தத்துவம். எனவே அந்த திருநாபி படைப்பின் ஆதாரமாக கருதப்படுகிறது. ஒரு சிறிய தாமரை மலரில் இருந்து படைப்பின் தலைவனாக பிரம்மன் தோன்றுகிறார். இதன் மூலம் நாம் காணும் இந்த பெரிய பிரபஞ்சத்திற்கு ஒரு தெய்வீக

அனுபவிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதரின் திருமார்பில் திருமகள் மகாலட்சுமி இருந்து அருளி இருக்கிறார். இதனால் பெருமானுடைய திருமார்பு கருணையின் இருப்பிடமாக விளங்குகிறது. பெருமானிடம் சரணடைந்தவர்களுக்கு தாயாயினின் பரிந்துரையும் கருணையும் கிடைக்கும் என்ற வைணவ நம்பிக்கை இங்கு நினைவுக்கு வருகிறது. அரங்கனுடைய திருமார்பை நினைக்கும் போது நமக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. ஐந்தாம் பாசுரம் திருக்கைகள். அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருக்கைகளையும் அவற்றில் விளங்கும் திவ்ய ஆயுதங்களையும் அனுபவிக்கிறார். பெருமானுடைய கைகளில் சங்கு சக்கரம் போன்ற ஆயுதங்கள் உள்ளன. சக்கரம் தீமையை அழிப்பதை குறிப்பிடுகிறது. சங்கு பக்தர்களுக்கு நம்பிக்கையும் அருளையும் அளிப்பதாக கருதப்படுகிறது. அந்த திருக்கைகள் பக்தர்கள் காப்பாற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றன என்று உணர்த்துகிறது. எனவே அரங்கனுடைய திருக்கைகளில் நினைக்கும் பொழுது என்னை காப்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஆறாவது பாசுரம் திருமுகம். பின்னர் ஆழ்வார் பெருமானுடைய திருமுகத்தை நோக்குகிறார். அரங்கனுடைய திருமுகம் தாமரை மலரை போன்றது. அதில் கருணை நிறைந்த திருக்கண்கள், அதில் பக்தர்கள் இருக்கும் புன்னகை, அதில் எல்லோரையும் அரவணைக்கும் அன்பு. பெருமானுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆழ்வாரின் மனம் முழுவதும் அந்த அழகில் கரைந்து விடுகிறது. இறைவனை பார்க்கும் போது எந்த உணர்வையை விட இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வே பக்தனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது. ஏழாவது பாசுரம் திருக்கண்கள். அரங்கனுடைய திருக்கண்கள் கருணையின் அடையாளமாக விளங்குகின்றன. அந்த கண்கள் தாமரை மலரை போன்றவை. அவை பக்தர்களை அன்புடன் நோக்குகின்றன. பெருமானுடைய திருக்கண்களில் ஒரு பார்வை கிடைத்தாலே போதும், வாழ்க்கையின் நம்பிக்கை பிறக்கும். ஆழ்வாருக்கு அந்த கண்களில் அதிலிருந்து தன் பார்வையை திருப்ப முடியவில்லை. எட்டாவது பாசுரம் திருவாய். அடுத்து ஆழ்வார் பெருமானுடைய திருவாய் அனுபவிக்கிறார். அந்த திருவாய் பவளத்தை போன்ற சிவப்புடன் விளங்குகிறது. பெருமானுடைய திருவாய் வேதங்களின் ஆதாரமாகவும், அதே திருவாயிலிருந்து பகவத்கீதை உபதேசம் போன்ற தெய்வீக ஞானம் உலகிற்கு கிடைத்தது. அதனால் பெருமானுடைய திருவாய் அழகின் அடையாளம் மட்டுமல்ல, ஞானத்தின் உற்றாகவும் விளங்குகிறது. ஒன்பதாவது பாசுரம் திருமுடி. இவ்வாறு திருவடியில் தொடங்கி ஆழ்வாரின் அனுபவம் இறுதியில் பெருமானுடைய திருமுடியை அடைகிறது. அரங்கனுடைய திருமுடி தெய்வீக ஒளியுடன் விளங்குகிறது. அந்த திருமுடி எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக விளங்கிய பரம்பொருளின் மகிமையை எடுத்து காட்டுகிறது. திருவடியில் சரணாகதி செய்து தொடங்கி பயணம் திருமுடியில் பெருமானுடைய பரிபூரண மகிமையும் அனுபவிப்பதில் நிறைவு பெறுகிறது. பத்தாவது பாசுரம் பரிபூரண அனுபவம். பத்தாவது பாசுரத்தில் ஆழ்வாரின் அனுபவம் உச்சத்தை அடைகிறது. அரங்கனுடைய திருமேனியை முழுவதுமாக கண்ட பிறகு அவர் வேறு எதையும் விரும்பவில்லை. அவருடைய கண்கள் அரங்கனை பார்த்தன. அவருடைய மனம் அரங்கனை நினைத்தது. அவருடைய உள்ளம் அரங்கனிடம் சரணடைந்தது. இதுதான் அமலாதிபிரான் பாசுரங்களின் மிகப்பெரிய சிறப்பு. அமலாதிபிரான் நமக்கு சொல்லும் செய்தி, இந்த பத்து பாசுரங்களை நாம் ஆழமாக பார்த்தால் இது ஒரு திருமேனி வர்ணனை மட்டுமல்ல என்பது புரிகிறது. இது ஒரு பக்தனின் ஆன்மீக பயணம். திருவடிகள் சரணாகதி, திருவயிறு பெருமானே எல்லாவற்றிற்கும் ஆதாரம், திருநாபி படைப்பின் ஆதாரம், திருமார்பு தாயாரின் கருணை, திருக்கைகள் பாதுகாப்பு, திருக்கண்கள் கருணை, திருவாய் ஞானமும் அருளும், திருமுடி பரிபூரணமான தெய்வீக மகிமை,
இவ்வாறு

0: ஒவ்வொரு திருமேனி உருப்பையும் தியானிப்பதன் மூலம் பக்தன் படிப்படியாக இறைவனுடன் நெருக்கமான உறவை பெறுகிறான். நிறைவுரை. திருப்பாணாழ்வார் அரங்கனுடைய திருவடிகளை பார்த்த போது அந்த திருவடிகள் அவருடைய கண்களுக்குள் வந்து பதிந்துவிட்டன. நாமும் நமது மனக்கண்களால் அந்த அரங்கனை பார்க்க முயற்சிக்க வேண்டும். காவேரி நடுவே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கன் இன்றும் பக்தர்களை தன் திருக்கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் திருவடிகளை நினைப்போம். அவன் திருமார்பில் எழுந்தருளிருக்கும் தாயாரின் கருணையை நாடுவோம். அவனின் திருக்கண்களின் கடாச்சத்தை வேண்டுவோம். அவன் திருவாயின் அருளையும் ஞானத்தையும் பெறுவோம். இறுதியாக நம் மனம் முழுவதையும் அரங்கனுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். திருப்பாணாழ்வாரின் இந்த அற்புதமான 10 பாசுரங்களின் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கின்றன. உலகில் எத்தனை அழகுகளை நாம் பார்த்தாலும் அரங்கனுடைய திருமேனி அழகை அனுபவித்து உள்ளதற்கு அதைவிட உயர்ந்த அழகு வேறு இல்லை. அரங்கனுடைய திருவடிகளில் சரணடைந்தால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் அமைதியும் அருளும் கிடைக்கும். திருப்பாணாழ்வார் அனுபவித்த அந்த அரங்க தரிசன ஆனந்தம் நமக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீரங்க பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருப்பாணாழ்வார் அடிகளே சரணம். அருள்மிகு ஸ்ரீரங்கநாதர் எம்பெருமான் பொன்னார் மலரடிகள் சரணம் சரணம். நன்றி. பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா சிவா திருச்சிற்றம்பலம்.
1: ஐயா அஸ்வின் குமார் அவர்கள் ஆற்றிய உரைக்கு எமது பெரும் நன்றியை கூறுகின்றோம். சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். இதோ வரும் இந்த பாடல் தேன் போல் தித்திக்கும் பாடல். அருமை பெருமை கூறும் ஒரு பாடல். அண்மையில் பாடப்பட்ட பாடல். காலச்சென்ற இசைமணி ஓடுவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் கம்பீரமான குரலில் வரும் இந்த பாடல் உங்களுக்காகவே. கோவிந்தமே ஹரி கோவிந்த.

திருவிழாவினை முன்னிட்டு எமக்கு கிடைத்துள்ள அறிவிப்புகள். கோவிந்தன் திருவிழா இச்சனிக்கிழமை இரண்டாம் சனிக்கிழமை செப்டம்பர் 26ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ள திருக்கோவில்களில் மற்றும் இடங்களில் ஓர் இரவு முழுதும் நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் கிருஷ்ணன் லேரோசில் கிருஷ்ணன் மிஸ்ட்ரி தமிழ் பரோபகார நடராசன் திருக்கோவில் எபன் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஃபெனிக்ஸ் கம்ஃபுகோ ஸ்ரீ மாரியம்மன் கோவில் சங்கம் ஆயுத வக்வா ஸ்ரீராமர் திருக்கோவில் கொங்கவால் கியூபிக் மகா சிவ சுப்பிரமணிய திருக்கோவில் ஒக்குலே லமேரி ஸ்ட்ரீட் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் வலிடிபாய் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஒயல் ரோட் கிராண்ட் ரிவர் நோஃப் செக்கிரார் முத்தமிழ் கூட்டம் போட்லி வலிடிபாய் கருளலு அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் லக்வின் விக்டோரியா அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் ஒயல் ரோட் ஓஸ்பெல் ஜெபேர் தமிழ் மகாஜன சங்கம் ஒயல் ரோட் சஞ்சிபேர் மகாலட்சுமி திருக்கோவில் ஒயல் ரோட் புவனோமேபர் ஸ்ரீ விநாயகர் சீதாளம்மன் திருக்கோவில் ஒயல் ரோட் லெஸ்கலிய மாரியம்மன் மெஞ்ஞான சங்கம் மாத்தப அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோவில் ஒயல் ரோட் சஞ்சிபேர் தமிழ் சங்கம் சுயாக் தியாசின் மாரியம்மன் கோவில் கழகம் சுமகுனி சமுனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களிலும் இடங்களிலும் வரும் சனிக்கிழமை செப்டம்பர் 26ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் புரட்டாசி கோவிந்தன் திருவிழா மாலை 5 மணி அளவில் மறுநாள் விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இச்சனிக்கிழமை செப்டம்பர் 26ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் மோகோஷ் புபாசாய முருக கடவுள் முன்னேற்ற கழகம் மூசென்யலின் கற்றபோன் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் பாம்பு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பேத்தோகுஞ்சோ வக்வா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கத்காரோ ஒக்குலே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மோதேச ஆல்மா செம்பியர் மாரியம்மன் ஒற்றுமை சங்கம் ஒயல் ரோட் மோசல்மா செந்தோன்றை தமிழர் இறைவன் கோவில் கழகம் பெலோம் புத்தோ விலேஜ் அருள்மிகு

சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், காங்கோப் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ஜோபா மகா மாரியம்மன் திருக்கோவில், பிளாக் கவுண்டிமாக்ஸ் மாரியம்மன் கோவில் கழகம், முனக்கோய் தமிழ் கோவில் கழகம், சுவாசி ரோட் பிளண்டிரோஷ் சிவசுப்பிரமணியர் கோவில் கழகம், ரயல் ரோட் குளினி அருள்மிகு சிங்கம காளியம்மன் திருக்கோவில், ரயல் ரோட் மாதபா மாதர்பே ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில்,

கோயில்கோள் மாதாபியார் ஸ்ரீ தோவனியம்மன் திருக்கோவில். ஆகிய திருக்கோவில்களிலும் மற்றும் இடங்களிலும் வரும் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 26 தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட், மாலை 4 அளவில் நள்ளிரவு 12 வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை விரதத்தையொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி காலைதோறும் 5:35 முதல் 5:50 வரை 5:50 வரை அரங்கநாதன் ஆராதனையின் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. எமது RM3 வானொலியில் நாள்தோறும் இந்நேரத்தில் அதாவது 7 முதல் 8 வரை சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மத்திய நேரத்தில் அதாவது பிற்பகல் 1 முதல் 1:30 வரை மொரிஷசு வானொலியில் கண்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். இரவு தோறும் 7 முதல் 7:30 வரை இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம் எமது மொரிஷசு வானொலியில். திருமால் திருவாரூர் என்னும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம்.

இன்றைக்கு அலிபுயம் பக்வா ஊரில் வசிக்கும் மைவி பொன்னுசாமி பிறந்த நாள் விழாவினை முடித்து அம்மா ரூபினா, அப்பா மெல்வின், தம்பி பாதி, அத்தே மனுகா. மற்றும் உடை குடும்பத்தார் மற்றும் வருங்கால துணைவன் நோவாம் அம்மா பத்மினி, அக்கா நந்தினி, கணவன் சந்திராசன், மகன் பைபிஷன், அம்மாய் ஜெயா, அம்மாய் ஆதி, உடை குடும்பத்தார், பொன்னுசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். லக்காவேன் வாக்குவா மேவின் ராமசுபு பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அம்மா சிமி, அப்பா சண்முகம், மனைவி விலாஷா, அண்ணன் இந்திரன், மற்றும் அண்ணி வாணி, அமந்தா, டிலன் மற்றும் ராமசுபு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அலிபுயம் வாக்குவா ஊரிலிருந்து சஷ்டி குப்பன் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா ரஜமணி, கணவன் சிவசங்கம், தம்பி ராமன், அனி வனிதா, அஸ்வன், அஸ்வினா மற்றும் அக்கா அத்தே ருக்மணி, அத்தே ரங்கநாயகி, அழகி கேசி, அரசன் குப்பன் குடும்பத்தார், பாலாமுடி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ரியா ஜோகாம்பா லாக்ரிமோஸ் அருணன் நகமுத்து பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா வினோதா, தங்கை யுவனா, சினமா சிவாமி மற்றும் நாகமுத்து குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். வாக்வா ஊரைச் சேர்ந்த தேஸ்வின் நாயகம் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா ஜெசிகா, அப்பா அகிலன், தங்கை தியானா, அம்மாய் மனுகா, பெரியம்மா பமேலா, பெரியப்பா செல்வன், அக்கா விலோஷ்னா, அண்ணன் ரசிகன், அப்பாய் மணி, தாத்தா திரு கிருஷ்ணா, பெரியம்மா பெரியப்பா ஏழிலன், பெரியம்மா ராகினி, சங்கரன், நிறைமதி மற்றும் நாயகம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். லமிச்சே ஊழிருந்து அஸ்வினா பதியாச்சி பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் குமாசன், அதிலுகா, சர்வேஷினி, சர்வே சாமா, அப்பா, தம்பி, அண்ணன்மார்கள், பதியாச்சி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். லாக்லிமோஸ் ரவியஜோகப்பா ஊழிருந்து பார்வணி நரசிமுழு பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் மீவின், அப்பா கண்ணன், அம்மா ரூபா, ஓமா, அக்கா சிவானி, அத்தா ஜெஸ்வின், கேயான் மற்றும் காமன் குடும்பத்தார், நரசிமுழு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். நாம் இதோ உங்களுக்காக வழங்கும் விரும்பி கேட்டிருக்கும் ஒரு பாடல், உங்களுக்காக நாம் வழங்கும் பாடல், அருமையான ஒரு பாடல், கண பிராணி போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல்.

சிறப்பாக இந்த பாடலை சரோஜா, ஷாலினி, பமேலா, உதயன், மல்லிகா, மேகா, நிம்லா, ஸ்மிதா, வதி, நிலா, விலா, சத்யா, மாயவன், கிருஷ்ணன், கோவிலன், செல்வி, இந்திரன், சுவாமிநாதன், ஐயப்பன், ஜானி, சிலா, முன் மற்றும் வனாயுதன், குளிமலை, முத்துசாமி, செல்லப்பன், குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை ஸ்டெல்லி ரோஸில் ஊரிலிருந்து நித்யா ரங்கசாமி பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி நீதா, மகன் நம்பி, நிமலன், யுவனி, வனிதா, பேட்டி யஷினி, தாத்தா, தங்கை தானலட்சுமி ஃப்ரம் ஃபிளிகோ ஃபிளக், முத்து கருப்பன் குடும்பத்தார், ரங்கசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். வெஜிடோம்போலிருந்து உமா கங்காது, மகன் அழகன், மகள் அழகி, அமைதியா, எல்லா, செல்வி, குணால், ஆவி, சின்னமா, பட்டன் ஃப்ரம் லாட்டுக்கேணி, வதி, கோசாமி, பழனி குடும்பத்தார், கங்காது குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் உள்ள வாழ்த்துக்களை கூறுகிறார். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி எங்கு யாவும் முடிவு பெற உள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு இவது அடுத்த ஒளிபரப்பில் மறுபடியும் சந்திப்பேன். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுகின்றவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசினர்களே, நன்றி, வணக்கம்.

தமிழர்களே, இந்த புதிய நாளின் விதிகளை தாங்கள் அனைவரும் மிகுந்த நேர்மறையாற்றலோடும் மகிழ்ச்சியான மனநிலையோடும் தொடங்குவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்து நம் நிகழ்ச்சிக்கு பிறகு வருவது வர்ஷ் அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி துளிராகாலு என்னும் நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி.